சில கத்தோலிக்க மந்திரவாதி கோயிலுக்கு போவாங்க, கவர்மெண்ட் கவர்மெண்ட் சொல்லுவாங்க, நன்மை எடுப்பாங்க. ஆனா மந்திரவாதம் இவங்க கோயில் ரகசியமா இல்ல, பகிரங்கமாக இந்த போட்டு காரணம் கடல்ல மீன் பாடு இல்ல உண்மைதான். ஆனா இந்த வழிபாட்டை நீயும் உங்களை போட்டிருப்பவர்கள் எல்லாரும் இப்போது செய்தால் திரளான மீன் பாடு நிச்சயமாக கிடைக்கும். செய்கிறான் கோயில் ஒவ்வொரு நாளும் வந்து வாசகம் வாசிப்பார்கள், திருமணி ஆராதனை செய்வார்கள், ஜெபமாலை சொல்வார்கள், மாதாயம் உகழ்ந்து பாடுவார்கள். அதே போல் மனங்களும் அதே மீனவர்களும் இந்த காரியத்தையும் மனம் மூழ்ந்து செய்கிறார்கள். மீன்பாடு இல்லாத நேரத்தில் இப்படி செய்தவர்களுக்கு மீன்பாடு பேயினால் கொடுக்கப்படுகிறது. கத்தோலிக்க வேத விசுவாசத்தை உள்ளரங்கமாய் மறுதளிப்பதற்காக பேய் வழிபடுவது அவர்கள் செய்கிறார்கள், மீன்பாட்டை தருகிறார்கள். அடுத்த முறை இப்படி செய்யாதீங்க, அப்ப மீன்பாடு கிடைக்காது. நாங்கள் என்ன செய்யறது? பெரிய பெரிய சரவான்கள், பெரிய விசுவாசிகள் பகிரங்கமாக கேட்கிறார். அப்ப இந்த கடல்ல உள்ள மீன்கள் எல்லாம் வந்து சொந்தம், என்னை ஆராதிப்பாயாக என்று பிசாசு சொன்னதை கேட்டா அது கொடுக்குது. கள்ள போலர்கள் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறார்கள், கத்தோலிக்கு போவார், இப்ப தேவாலயத்துக்கு போகாது, மாதாவை கைகிட்டு கும்பிடாது, ஜெபமாலை தூக்கி வீசு, இங்க வா, உனக்கு என்ன வேணும் கிடைக்கும். என்ன உலக தேவையோடு நீ போகிறாயோ அது உடனே கிடைக்கும். என்ன உலக தேவைகளை நமக்கு கொடுத்து நம்மை தேவ ஆராதனையிலிருந்து பேய் ஆராதனைக்கு எடுத்துச் செல்வதுதான் பிசாசு நோக்கம் என்பதினால் அந்த பிசாசு அதை செய்கிறது. அது போல கடவுள் கொடுத்திருக்கார் நம்மை கடவுளிலிருந்து வெளியே கொண்டு போவதற்கு, விசுவாசத்தை விடுவதற்கு பிசாசு கேட்கிறதை செய்கிறது. பெரிய பெரிய குற்றங்கள்லாம் செய்கிறது அந்த இடத்துல பார்த்தா தெரியும். நாங்க அங்க போனோம், புது மட்டும் தான் எல்லாரையும் அங்கதான் போவோம். அப்படியே இருக்கிற எல்லாரும் போய் கொண்டே இருப்பாரு. இதுதான் சாத்தானோட வேலை. பேய் ஆராதனையினால் உலக நன்மைகளை பெற்றுக் கொள்கிற ஒரு ஆசையை அது எப்போதும் தூண்டிக் கொண்டே இருக்கும். தேவையாவது உலக நன்மைகளுக்காக பேய் ஆராதிக்குமா? வேண்டாம். தேவனாகிய கர்த்தரை மட்டுமே ஆராதிப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. ஆகவே பார்த்தவர்களே, இந்த தமசு காலத்திலாவது உலகமும் பிசாசும் சரீரமும் தூண்டி நம்மை எடுத்து போகின்ற நாற்பது நாட்களையும் தவ நாட்களாக பக்தியோடு பயன்படுத்துவோமாக. ஆகும்.